0: அம்மா அரவக்கு அரவக்கு ஓ தள்ளி அரிசை இல்லே பெண்டில்லி இருகோ பொருகோ வயதில்லி இன்னும் தூசெல்லி இன்டா பைட்டா ஊரு வாடா குச குச குசலாடேஸ்தே
1: ஏ சங்கா
0: நீ சோடு அனுக்கே எவண்டோ ஸ்ரீமதி காரு அகண்டோ இச்சல்லாரண்டு அம்மா எவண்டோ ஸ்ரீமதி காரு அகண்டோ

0: கத்துக்கணும்.
1: அரே சச்சேத காக்கிக்கே உண்டாலே
0: சம்பே சம்பே
1: எக்கி தொக்கே டோல்லே உண்மா தக்கேதே மூந்தே
0: அரே வா வா.